தானம் பிரசாதானம் தந்தான் சிறுதான நாமதானம் சிறு அமிர்த சார சாஹபஜீந்த தர்ஷன் இஷ்னான் சௌங்கியா சண்டே புங்க ஜுகா.